0: பார்ப்போம்.
1: எனர்ஜி.
2: Naapurilla on uusi auto. Miten?
3: No, katsos.
4: Vettä.